இன்று உங்களுடன் நான் அனிதா. 438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எனது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 2ஆம் நாள் ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.

உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பொருள்: மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனம் கலங்குவதும் அறிவில் சிறந்தோரின் செயலாகும். மீண்டும் குரல்: உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். குறளின் 394 அதிகாரம் கல்வி.

நேயர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், வானிலை அறிக்கை, கப்பல் போக்குவரத்து தகவல்கள், அறிவிப்புகள், சிந்தனை மற்றும் மகளிர் உலகம் ஆகியன ஒளி உலா வரும். முதலில் குரல் அமுதம்.

தகவல் நேரம். வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபோனிக்ஸ்பே துறைமுகத்திலிருந்து MV ஸ்ட்ரைட் ஐலண்ட் காலை 6 மணிக்கு லாங் ஐலண்ட் மற்றும் சொலாதீப் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV பாரட்டாங் காலை 6:15 சகித்தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணிலட்சுமி காலை 6:15 சொராதீப் செல்லும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV ராணிச்சங்கா காலை 7 மணிக்கு சகித்தீப், சொராதீப், ஸ்ட்ரைட் ஐலண்ட், கதம் தாலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் செல்லவிருக்கிறது. MV நார்த் பேசேஜ் காலை 11 மணிக்கு சகித்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பகல் 1 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஹட்பே காலை 11:30 மணிக்கு சொராதீப் செல்லும். அங்கிருந்து பகல் 2 மணிக்கு சகித்தீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் பயணிக்க உள்ளது. MV பாரட்டாங் பிற்பகல் 2:30 மணிக்கு சகித்தீப் செல்லும். பின்பு மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்தடையும். MV கமோட்டோ மாலை 5 மணிக்கு சொராதீப் செல்லும். பின்பு இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள்.

குடிமக்கள் சேமிப்பு திட்டம். SCSS என்பது 60 வயதுக்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கான பாதுகாப்பான அரசு ஆதரவுடைய சிறு சேமிப்பு திட்டமாகும். தற்போது ஆண்டுக்கு 8.2% வட்டி காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது. தபால் நிலையம் அல்லது வங்கிகளில் அதிகபட்சம் 30 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இதன் முதிர்வு காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இதனுடைய முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள். வட்டி விகிதம் 2024-2025 ஆண்டுக்கு 8.2%, தற்போது மாறாமல் உள்ளது. வட்டி செலுத்துதல். வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் முதல் வேலை நாளில் கணக்கில் வரவு வைக்கப்படும். முதலீட்டு வரம்பு குறைந்தபட்சம் 1,000 முதல் அதிகபட்சம் 30 லட்சம் வரை ஒரே தவணையாக. தகுதி 60 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள், 55 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்றவர்கள், VRS எடுத்தவர்கள் கணக்கு தொடங்கலாம். கால அளவு 5 ஆண்டுகள், மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க முடியும். வரி சலுகை வருமான வரி சட்டம் பிரிவு 80C இன் கீழ் வரி விலக்கு உண்டு. முன்கூட்டியே திரும்ப பெறுதல். 1 வருடத்திற்கு பிறகு அபராதத்துடன் தொகையை திரும்ப பெறலாம். எப்படி விண்ணப்பிப்பது? அருகிலுள்ள அஞ்சல் அலுவலகம்.

அலுவலகம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் உரிய விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படங்கள் மற்றும் ஓய்வு பெற்றதற்கான சான்று தேவைப்பட்டால் ஆகியவற்றுடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 16 அன்று சர்வதேச குடும்ப பணம் அனுப்பும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு அனுப்பும் நிதியின் முக்கியத்துவத்தையும் அதன் மூலம் உலக அளவில் மில்லியன் கணக்கான குடும்பங்கள் அடையும் பொருளாதார பலன்களையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வெளிநாடுகளில் வாழும் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு பணம் அனுப்பும் போது எதிர்கொள்ளும் கட்டணங்கள் டிரான்ஸ்பர் பீஸ்க்கு குறைக்கவும் பாதுகாப்பான நிதி பரிமாற்றங்களை உறுதி செய்யவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பும் பணம் அவர்களின் குடும்பங்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம் மற்றும் வீட்டு வசதி ஆகியவற்றை மேம்படுத்துவதோடு சொந்த நாடுகளின் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. சமூக யோகா என்பது ஒரு குழுவாக இணைந்து யோகா பயிற்சியில் ஈடுபடுவதாகும். இது மன அழுத்தத்தை குறைத்து உடல் உறுதியையும் சமூக நல்லுறவையும் மேம்படுத்துகிறது. யோகாவினால் கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் தசைகளை வலுப்படுத்தி உடலின் சமநிலையை மேம்படுத்துகிறது. நாள்பட்ட முதுகுவலி மற்றும் மூட்டு வலிகளிலிருந்து இது நிவாரணம் தருகிறது. மனதை அமைதிப்படுத்தி மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது. மூளையின் செயல்பாட்டை தூண்டி செறிவை அதிகரிக்கிறது. பிறருடன் சேர்ந்து பயிற்சி செய்யும் போது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. தனிமையில் யோகா செய்வதை தவிர்த்து ஒரு குழுவாக செய்யும் போது பயிற்சியை தவறாமல் தொடர முடியும். நேயர்களே, தொடர்வது மகளிர் உலகம்.

உலகில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தற்போது பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை புரிந்து வருகின்றனர். அப்படி இருக்கையில் பெண்கள் மனதளவில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். இதனால் தங்கள் இலக்கை எட்ட முடியாமல் சில பெண்கள் பின்வாங்குவதும் உண்டு. அது தவறு. நாம் தான் அதற்கேற்ற பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முதலில் பெண்களுக்கு தேவையானது தைரியம். இவர்கள் என்ன சொல்லுவார்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்து பெண்கள் தைரியத்தை கையில் எடுத்து எட்டு வைத்தால் நாம் எட்ட முடியாத உயரத்தையும் அடையலாம். நமது தைரியம்தான் நம்மை காதலிக்க செய்யும், மற்றவர்களையும் வழிநடத்த செய்யும். அதனால் பெண்கள் தைரியமாக இருப்பதே மிகவும் முக்கியமானதாகும். என்னதான் தைரியமாக இருந்தாலும் கூட சில பிரச்சனைகளின் போது மனம் துவண்டு விடுகிறது என்றுதானே நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொண்டு மனதை சலனம் அடையாமல் வைக்க எப்போதும் உங்களை பிஸியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மனதளவில் தைரியமுள்ள பெண்கள் எனது நாளை சிறப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்ததாக பெண்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அவசியமானதாகும். நமது நேர்மறை எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இந்த எண்ணம் தான் நமக்குள் தன்னம்பிக்கையை உருவாக்கும். மன ரீதியாக உறுதியாக இருக்கும் பெண்கள் எப்போதும் அவர்களை பற்றி சிந்திப்பார்கள். பொதுவாகவே பெண்களின் இயல்பு என்பது குடும்பத்தை பார்த்து பார்த்து தன்னை பார்க்காமல் விடுவது என்பது பேசப்படும் ஒன்று. அப்படி மற்றவர்களையே நினைத்து தன்னை பற்றி நினைக்காமல் இருந்து விடுவார்கள். நமக்காக ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கினாலே பெண்கள் மிகவும் உறுதியாக முடியும்.

பெண் கல்வி என்பது தனிநபர் மேம்பாடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகும். ஒரு பெண் கல்வி கற்பது அவளது குடும்பத்தையே கல்வி அறிவு பெற செய்கிறது. இது பாலின சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு பெரிதும் உதவுகிறது. கல்வி கற்ற பெண்கள் பாலின பாகுபாடான சமூக பழக்க வழக்கங்களை எதிர்த்து போராடவும் தங்கள் உரிமைகளை நிலைநாட்டவும் உதவுகின்றனர். பெண் கல்வி குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதோடு சிறந்த குடும்ப சுகாதார மேலாண்மைக்கும் வழிவகுக்கிறது. பெண்கள் தொழிலாளர் சந்தையில் பங்கேற்பதை அதிகரிப்பதோடு நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுகிறார்கள். முறையான கல்வி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த தலைமை பண்புகளை வழங்கி அவர்களை அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்க செய்கிறது. பெண்களுக்கு கிடைக்கும் கல்வியும் வேலை வாய்ப்பும் அவர்களின் குடும்பத்தில் வறுமையை போக்க உதவுகிறது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA மூலம் 6 முதல் 14 வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி உறுதி செய்யப்படுகிறது.

குழந்தை வளர்ப்பில் ஆண்கள் பங்கெடுப்பது இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது. என்றாலும் பெண்கள்தான் குழந்தை வளர்ப்பில் முழு பொறுப்பு ஏற்கிறார்கள். குழந்தைக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை ஏற்பட்டால் இளம் தாய்மார்கள் தான் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறார்கள். தான் சரியாக கவனிக்காததால் தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையோ என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார்கள். இளம் தாய்மார்கள் பணிச்சுமை ஒருபுறம், குற்ற உணர்ச்சி மறுபுறம் என மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இரவு நேரத்திலும் பெண்கள் தான் விழித்திருந்து மருந்து கொடுக்க வேண்டும், டெம்பரேச்சர் பார்க்க வேண்டும். வேலை சுமை காரணமாக அசந்து தூங்கிவிட்டால் கணவரும் வீட்டில் உள்ள மற்றவர்களும் கடிந்து கொள்கிறார்கள். அத்துடன் தன்னால் தான் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது, தன்னால் தான் குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்ள முடியவில்லை, குழந்தையை கஷ்டப்படுத்துகிறோமோ என்ற குற்ற உணர்வில் பெண்கள் சிக்கி தவிக்கிறார்கள். வீட்டிலுள்ள பெரியவர்கள் கூறும் குறைகளும் அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. தன்னிடம் குழந்தை நெருக்கமாக இல்லையோ என்று வேறு குழம்புகிறார்கள். இதனால் இளம் தாய்மார்களுக்கு மன அழுத்தம் அதிகம். அம்மா இருந்தால்தான் சாப்பிடுவேன், மருந்து குடிப்பேன் என்று அடம் பிடிக்கும் குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் சில சமயம் வேலையை விட்டுவிடலாம் என்று கூட பெண்கள் யோசிக்கிறார்கள். இளம் தாய்மார்களுக்கு ஏற்படும் இத்தகைய குற்ற உணர்வு உலகம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. குறிப்பாக இந்திய சமூகத்தில் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு பெரும்பாலும் பெண்களிடத்திலேயே உள்ளது. குழந்தை வளர்ப்பு, வேலை என இரண்டு விஷயங்களுக்கும் இடையே பெண்கள் சிக்கிக்கொண்டு மனச்சோர்விற்கும் மன அழுத்தத்திற்கும் ஆளாகிறார்கள். குழந்தை வளர்ப்பு மற்றும் குடும்பத்தில் தனிப்பட்ட பொறுப்புகள் காரணமாக வேலைகளில் இருந்தும் பெண்கள் வெளியேறுகிறார்கள். குழந்தைகளின் உடல்நிலை, கல்வி, நடத்தை என பலவற்றுக்கும் அம்மாக்கள் மீதே பெரும்பாலான நேரங்களில் குற்றம் சாட்டப்படுகிறது. அம்மாக்களும் தங்கள் மீதுதான் குற்றம் இருப்பதாக நம்பிக்கொண்டு மனக்கவலை அடைகிறார்கள். தாய்ப்பால் ஊட்டுதல் உள்ளிட்ட இயற்கை காரணங்களுக்காக குழந்தை வளர்ப்பின் பெரும்பாலான பொறுப்புகள் பெண்களை சார்ந்தே இருக்கும்.

பதால் குழந்தைகளின் நலனை பற்றி தாய்க்கு மட்டும் அதீத குற்ற உணர்வு ஏற்படுகிறது. அதிலும் முந்தைய தலைமுறையினர் குழந்தை வளர்ப்பில் தந்தைகள் பெரும் பொறுப்பை எடுத்துக் கொள்ளாததும் ஒரு காரணமாகிறது. அதனால்தான் தாய்மார்களுக்கு இத்தனை அழுத்தம் ஏற்படுகிறது. இன்றைய சூழலில் தந்தைகளும் சிறிதளவு பொறுப்பேற்றுக் கொள்வது ஆறுதலான விஷயம்தான். குழந்தை வளர்ப்பு என்பது தாய் தந்தை இருவரின் பொறுப்பும் தான். ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் அதற்கு தாயை மட்டும் குறை சொல்லாமல் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும். இருவரும் எடுத்துக்கொள்ளும் முயற்சியில்தான் குழந்தை வளர்ப்பு என்பது ஆரோக்கியமாக இருக்கும். எனவே ஆண்களும் குழந்தை வளர்ப்பில் முக்கிய பங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.

இத்துடன் தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள், நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள், வாழ்க்கை இனிக்கும் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனிதா. வணக்கம் நேயர்களே.